மீஹும் அவ்வாஹா கியமம் உமங் அவசுகன்னாஷ் ஹமகஷ்வரும் திமங்கலேகு ஃபானி எகலாங்க ஹதுருதும் தியபா மீஹுங்க காத ஃபொனுவி பயாம் வெகிங் ஹுரி இந்தார் குரவ்வா பேகலகீமே.

ஹும் அல்லாஹ கியமம் உமங் அவசுகன்னாஷ் ஹமகஷ்வரும் திமங்கலேகு ஃபானி எகலாங்கு ஹதரத்தும் தியபா மீஹுங்கு காத ஃபனுவி பயா வெகிங் ஹுரி இந்தார் குரவ்வா பேகலகீமே.

எவரெங்கே தரிங் ஈமா உமாய்கு எவரென்ன தபாவுமும் எவரெங்கே தரிங் வெஸ்திமன் ரஸ்கலாங்கே எவரென்ன இத்தர ஜாகா சுவர்கேகா லவ்வா ஹுஷீமே அது எவரெங்கே அமலக்கும் எவ்வி சுவிச்சே திமன் ரஸ்கலாங்கே முஞ்சன் நுக்குரவ்வா ஹுஷீமே கொம்ம மீஹகீவிஸ் எ மீஹகு ஹோதி அமலக்க கண்ட அழுவா ஃபாவா ஜஜா டிபேனே மீஹகே.

عن أبي مسعود عقبة بن العمر البدري رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يمسح مناكبنا في الصلاة ويقول استووا ولا تختلفوا فتختلف قلوبكم ليلني منكم أولو الأحلام والنهى ثم الذين يلونهم ثم الذين يلونهم رواه مسلم மானை மாயங் அல்லாஹ் கலேஃபான ருசுல் லவி அபு மசூத் உக்பத் பின் அம்ருல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவா குரவிய எகலேஃபான் விதாளுவிய நமாதுக எபஹி நமாத சப்த தர்த்தீப் குரவமுக திமம்மெங் கொண்டுத்தவுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐப்புல் பீசவா ஹமஹம குரவ்வாய் ஆதி ஹதீஸ் குரவ்வே தேபாமிஹுன் சப்தவுக ஹமஹம சீதல திபேஷ ಅದಿ ವಕಿ ವಕಿನ್ ದುರ್ಗ ನುತಿಬೇಶ ಎಹೆನ್ ತಿಬೇ ನಮ್ಮ ಫಹತಿ ಅಬಾಮಿಹಿಂಗ ಹಿತ್ತ ವಕಿ ವಕಿದಾ ಹುಟ್ಟೆ ಎಬಹಿ ದೆಬಸುಮಾ ದೆಕೊಳುವರಿಕಂತೆ ಅಬಾಮಿಹಿಂಗ ಮೆದುಗ ಉಫುದಿದಾ ಹುಟ್ಟೆ ನಮಾದ ಸಪ್ತಂ ಹದಾಯರು ತೆಬಾಮಿಹಿಂಗ ಕುರೆ ತಂದರು ಫಿಲಾ ಬುದ್ಧಿಗ ಅಹುಲುವರಿ ತಿಮಂ ಕಲೇಫಾಣ ಎಮ್ಮೆ ಅರಿಹುಗ ತಿಬೇ ಹುಷಿಕಮೆ ದೆಂಗ್ ಯಾ ಜೆಹುಣು ಮೀ ಹುಣ್ಣೆ ದೆಂಗ್ ಯಾ ಜೆಹುಣು ಮೀ ಹುಣ್ಣೆ